0: ngani zhai yo ma ji
1: ta ge shi nga ra ni zhai yo ma shi nga pa ba me be chi pu chi ge ni a me qiu sa ba zhe yu ren gu ma xin ba a yu xia bu shi ni ran xi yo ge bi di cun ne jie wo chu ni ga le shi zhai yo da mi ji duo jie ar ma di be zuo na di ken zhe ju me zhang ge xin ge ba shi bei di mi tong ju jie jie guo ya ye me be zuo na di zhang ge xin ge yu be a 各地都特别学习我接不到特别不打上去我家家这样的三六大女人接上户口有的你说病毒接他们自己有的让给新个月老师主管给公告这里都是主要性我最重要的 你这边的两个要求算账，装修那个米差不多是他一个，各地的装修米个俺宁记这些，俺宁记把担住。哎呀，这三个村里都是住啊，分就个多少不多，差不多。一年分就个多少腊白，是米来代表你最低。你来晚了，别得工作打扫。

0: wen jiang tie le jiang bo ba che ge ba xin ni ren yi tang lo ma nam jin zhe wa ti yin bu xin lo me ne gan ni qi de tuan ji lo ma chang ma kong ge sa de su bi yong de ren gu ngang cuo wei chui ji ge chuo wei ne zui ta qu ji yu bu xin lo zhen tong kong ni lo ma nam ji qu xin zai wei xian yi ren la lo zhen chui ji kong ni lo ma nam ji xin ding ge zhe xue xie chuo bu xin ren
1: 都得放假啊！今晚都得记住了吧？嗯，对。那这不是说放假的？对，那就是放假。六点来个你，六点六岁早晚应变。六点来的苍马，家中六点去，六点过去，先出村的草地，给给我喷嘴牛牛别里头，六种吃的。六岁我说怕做活了呀，六岁忙着大鬼巴打，六岁大夜天呢？
2: 给他最爱的全部是他用心。六七到了一点钱，所以呢，长隆也不是他用不是。现在的我做给人做的也偏最老庄的，别的其实给，点不也不急，好点土用心。
0: 其他的钱呢，我们也敢用。

0: Tiring anzu loge ba zhu tamdi ani lemba gaji jili na lo liya bola mola liya kunju ni ani nyongzo mune di kandiri dosi daga zhu.
1: Di shabsha zhu odi jik tsu dosh taro nani yongdi?
2: Dewa shushtu wala.
1: Nase?
2: Yangu shushtu.
1: Chana lemba di tibu duwe?
2: Da di hao hong hasi wala.
1: Di loge ba zhu tam an kirang liya puya yi.
2: Nase nase.
3: Hanguo di na ti tub lo, boyo shi da tu.
1: Zhe zhe.
3: Hanguo do gongpa jie tu zamba ya, yang mo shi u tu.
1: Zhe zhe.
3: Tewe jang anang tu ya ga cha wo tang chu gul chi mi na, ngone nang da yung su rin min tu wala.
1: Ta chen na lenpa di kirang tibu tu wala.
3: Kare pa tu sa chik sa we ni.
1: Ta kirang chek tik su di le, puya yin kirang.
3: Zhe zhe zhe.
4: No, hanguo di nye gong ta lam zang agwa. Le si ten ten lo jiba tu zhe.
1: O ta kirang ka chu ta lam zang ting na su. Ta kirang liya tega puwi.
5: Jidu khabar, lewar ge guji, chuchu jik chu, chuchu jik.
6: Yartu yi yang, nime cawa qi, ngagung hulung dangwe, chang shu shu. Loge padru niko qi kui di sibtu, satu namshi ki kechu lo mingne su yu la. Niko ki nubu yang qenpu din yu be, ngagung tang ninkung kudu kyun yang cambu yu, ri zikwa. Gyundin chomgor so qi du kyun yang cambu yu. Tiwai niko tang, lungo, qirchu yang guak tub la, sukbor kyun qi sukche lepo si ngun tobe ma qi.
5: 我懂杨干部新闻图，七六九六，我给派出你过去看当不当堂。我给派出日光他们，日光他杨局刚当了命令，去过切不行。冷地土了，日光给南部电鱼呗，三月电波之内，这单国土了，百姓电视切完，恐怕云人不一样，各来可个没。台湾他们了，七六九六，天天国土南部电鱼呗，大姐七的，天安人光呢，七二了国给一个出口给一个堂。
7: 他的餐饮了，果然阿比古就好些嘞，专门个。群众老一排住。阿卡就是阿卡就是。
8: 弄得比我你大，对吗？大，已经你妈在家。中国古城有干嘞，通过票价代码，是罗那。
7: 既然个生意得利些嘞，俺就拿去，先不让账，连我结果子，除了我自己，积极积极。
8: 也没金币，能红的不买不到，能红卡吧，那去养死对吧？过那。 古月口，六七年头，六七七，今天都不少见。下面你去团时，脚步轻皮糖都皮糖，轻皮糖给团时轻皮路呢，结合起青蛙垃圾鱼呗。下面拿出就是洗，最新给凝聚立住呗。明确的，温度给冷却特别冷，给过呢，明确能供给室外解毒啦。明确给巨人囊，可别没过的糖，能供了普通米白糖呢，小熊刚也没吧，也能上头。运动下面的日糖，铁外人心气下面捏了偏不远。
9: 有人用了些许鱼呗，些许补气了，减磷鱼。卡巴昂章，来我给估计，出松姑姑，估出松三年，那是娘前郎富康面康去年头不三百卡住，青皮糖那年地糖地呢，是个是卤木菜地块卡住，青皮糖那年面菜葱康，老个重点儿儿童去，管不啷，老个六穷堂不要卡住，青皮糖那年面菜葱康。哎呀，张阿吉啥？张的来多少多住呗？
10: 这个第四次给了开药买的，让婆婆老亲戚的买的，韩立芳的排骨担吧，爹拿个橘子做呢，人中的面子里，车站站的军亲们都拿。站哪不？也不去吃鱼。叔叔在门口的店前，韩立芳排骨担的这个味儿，都是些干部就站起，婆婆担，叔叔站门口人呢，就是地里人自己婆婆担，俺的叔叔担呢，所以也不去领给。这样我是想想。
11: 多谢做苦下了，
12: 你让了白居单呀的韩立芳给吞下三百的人的，
11: 去了呀，你们我了呀，慢慢细细的，南部了呀，南部帮部也不需要的。
13: 韩立芳的，我那要多。
12: 韩立芳跟军店给，俺们那个班的，工资也不是那热闹。
13: 他是温州崇德强国长，韩立芳从康，公司彭龙叔。
14: 明年中路苏里面在新竹康塘，迎通参加酿制期，明年记者级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，七星级别，
7: ཁྱི ཕྱད མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི དང མི 北京平民堂铁卫人心计明年中路苏里面在新旧康了撇堂我要了卡巴堂从康南列片给观众要求人民大街堂人民娘们能小别故意撇巴了各所学三年哈斯创建林国的下浪爬过从中给您长陆地卡巴了列国也估计初期安安安一处即顿松也古古古顿安一处

0: ngarani kyuru mush tu yo ma shi
1: ngara chi ra chen chu
0: ka tu ti
1: rang tu ya che do ne chen a zu zhong a de de bi chen ra ma chen chu ni
0: ti o
1: chen nga tang de rang guo ya gi ge bi de cha tu bi
0: cha xia
1: 我让命了干不鱼了别我干不起来鱼让给他的能心血让别我对比呢那大家干不起来鱼韩韩死让给他的不多我打让给你们搞了多的秘密怎么说你让谁谢谢你我这真不过了你让他的不多让了让我有点丧去
0: 听说俺让你们多爹爹让给你爹了给银行给明年批给谈爹他个让事家怎么说了你干什么歇命把这个让给我把这个预备
1: 生气了阿拉弟你给让爹把这说今晚你让你这我难过情嘛是